அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடிய போட்டு மெகாட்ஸ் 91.6 98.2 கேப்பத்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் சேனல் உங்களை வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகிறோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும்.

0: இன்று காலை சந்தையும் வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் அதில் நாம் அடிஷ்டாலி அடிஷ்டசாலி வாழ்க்கை ஓர் அறிவியல் என்றால் அதில் நாம் விஞ்ஞானி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாம் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும்
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: 1985 ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்தாம் தேதி என்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் பெருந்துயர் முதல் மரியாதை காலஞ்சென்ற இயக்குனர் பாரதி ராஜா அவர்கத்தில் திரைப்படத்தில் நடிகர் காலஞ்சென்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகை ராதா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை சிமித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்ற அம்மா எஸ் ஜானகி அவர்கள்

0: தேவையில்லாமல் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. Speaking unpleasant words when pleasant words are available is like choosing an unripe fruit when a ripe fruit is available.
1: Evergreen songs with R.J. Sundaram on Tenisi Arangam.

0: உங்கள் விருப்பம் ஸ்ரீவானொலியில் உங்கள் விருப்பத்தை சரங்கமாதி காலைதோறும் உங்களுக்காக உங்களை முழக்க உங்கள் சுபயனம் 8 மணி வரை ஸ்டேஜூன். இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி. அனைவருக்கும் இனிமையான
1: with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

ஆமாம் அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீ வானொலியில் வழக்கமாக இந்த கலையில் வருகை வருகை என்று அன்புடன் நாம் தெரிவிக்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இந்த அந்த கலையில் குளிர்காலத்திலே சூரியன் தொலைவிருக்கின்றது, மேலும் சில இடத்தில் மழை பெய்கின்றது அல்லவா? எனவே எங்கு போனாலும் பற்றி மடிக்க போங்க.

நடக்கிறவை காலை என்றாலே ஒரு தனிய உற்சாகம் அல்லவா? இன்னும் இருந்த நாட்களில் வார இறுதி. அதனால் இன்றைய நாளை சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் நாம் இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். மேலும் வீட்டிலிருந்து வேலைக்கு போகிறீர்களா, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களா, அல்லது ஏற்கனவே வேலைக்குள் இருக்கிறீர்களா, யாராக இருந்தாலும் இந்த காலை நேரம் உங்களுக்காகத்தான்.

கார்டன் என்றால் வாரத்தின் பாடியை தாண்டி விட்டோம் அல்லவா. திங்கட்கிழமை ஒரு இருந்த சோர்வு கொஞ்சம் குறைந்திருக்கும், வெள்ளிக்கிழமை வரப்போகிறது என்ற சந்தோஷமும் மனதில் வந்திருக்கும். மேலும் இன்றைக்கு எந்த வேலை இருந்தாலும் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் என்னால் முடியும், இன்று நல்ல நாளாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் தொடங்குங்கள்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கு பிச்சகாஃபே ஒரு சிறந்த திரு பாலன் கொல்லி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி லீனா மேலும் பவனி சரியன்ன அம்மா தேவிய பசுகாதேவன் ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காற்றுபோன் வசிக்கும் திருமதி ஸ்வேதா வல்லவன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவா மேலும் இசை மகிமே மாலா சகா தகாதேவன் ஹரிகிருஷ்ணா சச்சுடா ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு மாவுத்தொகை ஊரைச் சேர்ந்த திருமதி சுசீலா முன்னிசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவன் மேலும் மைத்திரி காலன் மணி மீனாட்சி ருபன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் மேபாக் ஊரைச் சேர்ந்த திரு சிவன் இரமஸ்வாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். அவருடைய மனைவி மீனா மேலும் தனவாதி கர்த்திகை மணிமாலை ஹரிணியன் லவினா குருநாதன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு குட்லன்ஸ் ஊரைச் சேர்ந்த திரு ஆடகன் வைத்தியலிங்கம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்க அவருடைய மனைவி சுனிதா மேலும் விகாச சிவநாதன் முருகன் கிரீஷ் மேலும் உமா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்லியினுடைய நேர நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வெற்றியும் நிறைந்ததாக அமையட்டும். நல்லடி நினைப்போம், நல்லடி செய்வோம், இனிமையான இசையுடன் நாளை தொடங்குவோம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

அம்பர்ல சிறப்பாக இந்த பாடலை நாம் மேஷா மானஸ்வி தனது பிறந்தநாட்டை நாம் அன்புடன் பாடுகிறோம். மேலும் கியூபக் வசிக்கும் இவர் அப்பா அவருடைய அப்பா அச்சுதன், மேலும் அம்மா நிர்வாஷி, மேலும் கிஸ்தன் கூத்தன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் வெற்றிகளை கூறுகின்றார்கள்.